0: பரிய பாய பரிய பாய பரிய பாய
1: பொடி நோக்கிறாரன் காரே நாளையே நக்கல ஜாயே ஜியோ பிடிசத்தி தாதி காஜே அகுவாயே ਜੇ ਲੋੜੇ ਚੰਗਾ ਆਪਣਾ ਕਰਪ ਨੂੰ ਨੀ ਸੁਦਾਈ ਹੈ ਜੇ ਜਰਵਾਣਾ ਪਰ ਹਰੇ ਜਰਵਿਸ ਕਰੇਂਦੀ ਆਈ ਹੈ ਕੁਰੇ ਨਾ ਭਰੀਏ ਪਾਈ ਹੈ।